0: கொட்டும் மோங்கி போதி டவுனு பைசலாம் கொட்டும் சில்லம் கொட்டும் மன தேர்றா பிளேஸு தீனு மாறும் எல்லாம் கொட்டி பெஞ்சு தர தோசு
1: Hey, don't stop dancing. Poonagalu loading.